அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 போட்டு மெகாட்ஸ் 91.6 98.2 கெப்பம்பளை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக வழக்கமாக காலிதோறும் இதரத்தில் இருச்சானால் உங்கள் முழுக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. வார்த்தையால் காயப்படுத்துபவர்கள் பலர், மௌனத்தில் மௌனத்தால் கற்றுக் கொடுப்பவர்கள் சிலர். நம்பிக்கை உடைந்த பிறகுதான் முக மூடிகளில் கடந்து வீசும் வெடும் உண்மையான மனிதர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள்தான் வாழ்க்கையின் பெரிய செல்வம்.

இன்று காலை சிந்தனை கண்ணாடி நம் முகத்தில் அடுக்கை காட்டினால் கண்ணாடியே உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் தையல்காரன் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவரது கத்தில் திரைப்படத்தில் நடிகர் ஆர் பார்த்திபன் மேலும் நடிகை ஐஸ்வர்யா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் சிமித்தவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பால சுப்பிரமணியம் அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகினவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பால சுப்பிரமணியம் அவர்கள்

0: நம்முடைய பேச்சையும் செயலையும் காட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வது நல்ல பண்பு. கோபமாக பேசாமல் மற்றவர்களை மதித்து நடப்பதை நல்ல பழக்கம். செல்ஃப் கண்ட்ரோல் லீட்ஸ் டு எ பர்சன் டு கிரேட்னஸ் வைல் லாக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் லீட்ஸ் டு டார்க்னஸ்.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiya Rangam.

0: உங்கள் விருப்பான உங்கள் விருப்பான தேதி சரங்கம்பதி காலையதோறும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை உங்களை சுபயணம் 8 மணி வரை இன்றைக்கு புதன் கிழமை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அனைவருக்கும் மீனிமையான
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free Vanuli. RM Free

அமரவர்க்கும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலியில் வெட்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். இன்னைக்கு புதன்கிழமை, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி புதன்கிழமை என்று கல்லவா. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நாட்டுக்கள். இன்றைக்கு புதன்கிழமை, வாரத்தின் நடுப்பகுடி. திங்கக்கிழமையின் பரபரப்பையும் செவ்வாயின் சுறுசுறுப்பையும் கடந்து இன்று நம் பயணத்தை இன்னும் உற்சாகமாக தொடரும் நாள் அல்லவா? எனவே எங்கு போனாலும் பெற்று வணிக போங்க.

0: அம்மா இன்றைக்கு புதன் கிழமை வாரத்தின் நடுப்பகுடி திங்கள் செவ்வாயின் பரபரப்பை கடந்து இன்னும் அழகான நாட்களை நோக்கி போயிருக்கும் நாள். இன்று காலை உங்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்துடன் தொடங்கட்டும். நேற்றை மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் எடுக்கும் நல்ல முடிவு நாளைய மாற்ற முடியும். மேலும் வீட்டில் இருக்கும் அன்பு உறவுகளுக்கும், வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும், பள்ளிக்கு செல்லும் செல்ல குழந்தைகளுக்கும் இனிமையான நாள் அனைவருக்கும்.
1: வானொலி

அம்மாவின் அதிகாலையில் இந்த குளிர்காலத்தில் சூரியன் தோழிலை உடைக்கின்றது. மேலும் இவந்து ஆரம்ப சிவா தோழியில் வடக்கமாக இசை மழை போடுகின்றது உங்களுக்காக ஜிசுனிட்டு மணி வரை அம்மன் எழுந்திருக்க வேண்டிய நேரம் இப்போ ஆகிவிட்டது. சாந்தி ஒய்கப் என சொல்லி செவன் சுற்றியது இந்த மார்னிங் இந்த அதிகாலையில். மேலும் ஏன்னா பள்ளிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் அல்லவா. இன்றைக்கு எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. வீட்டில் இருந்து கேட்பவர்களாக இருந்தாலும், வேலை செய்யும் இடத்தில் இருந்து கேட்பவர்களாக இருந்தாலும், வாகனம் ஓட்டிக்கொண்டு கேட்பவர்களாக இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருவரின் அன்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியம்.

ஆமாம், புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனைகள். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றியும் நல்ல செய்திகளும் நிறைந்தலாக அமையட்டும். மேலும் இன்றைய அதிகாலையில் ஒரு சூடான காஃபி, ஒரு சூடான கப், இனிமையான பாடல்களுடன் புன்னகையுடன் உங்கள் நாளை ஆரம்பிக்கின்ற வல்லவா. மேலும் இன்று கவலைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு இன்றைய நாள் என்னுடைய நாள் இது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள்.

Happy returns of the day. இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. அடுத்த படனே நாம் ஃபோஜிசா கூறச் சேர்ந்து திருமதி அழகி பெரியான் அவரது பிறந்தாவற்றை நாம் அன்புடன் தொடங்குகின்றோம். மேலும் அவருடைய துணைவன் பழனி, மேலும் மகள் நீவாணி, மகன் கிரியன், மேலும் அம்மா பார்வதி, பெரியானன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் ஃபோஜிசா கூறச் சேர்ந்த நிவே சுப்ரகையன் தனது பிறந்தாவற்றை நாம் அன்புடன் வழங்கிக்கணும். அப்பா கண்ணன், அம்மா அஞ்சலி, அப்பாய் பார்வதி, மேலும் அண்ணன் நிவானன், ஜெயம், உதயம், சுப்ரகையன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் பட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் கப்மலையை ஊரைச் சேர்ந்த ராமைய ராமசுவாமி தனது பிறந்தாற்றை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் ராதா, யுனா, யுவானி, சான்வி, நிலானா, நில்சன், கொய்னன் ஆகியோரின் சார்பில் பட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் முகஸ் ஊரைச் சேர்ந்த ஜிசன் குப்பன் தனது பிறந்தாற்றை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் பத்மினி, வாசன், லியானா, கோவி, விமி, ஒசோல், கொய்னன் ஆகியோரின் சார்பிலும் பட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் ஹெனியூ ஐலண்ட் வசித்து வரும் லலிதா முத்துசாமி, அன்னை கோவிந்தன், ஃபியா ஆகியோர் குடும்பம் நாம் வழங்குகின்றோம். இன்றைக்கு பேச்சு வேசை உரை சேர்ந்த திருமதி மாலா வீரன் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருக்கிறார். மேலும் அவருடைய துணைவன் ராஜன், மேலும் தங்கை சிவானி, கருணான், மேலும் கருவுந்த

அமர்ல இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி லபாகலிஸ் கலியூரைச் சேர்ந்த திருவதி அம்பிகை வீரச்சாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் குமாரசாமி, மேலும் மகன் வாசன், மேலும் வீராணி வாடி கேசவன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அவம் உங்கள் நாள் முழுவதும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்ல எண்ணங்களும் நிறைந்ததாக அமையட்டும். எத்தனை சவால்கள் வேண்டாலும் நம்பிக்கையுடன் மின்னர்கள். உங்கள் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.